உங்களை புக்கையும் தீஞ்சாக்குக்கை நல்ல படிச்சிட்ட எனக்கு உங்கள் நீ லோலோ தலுன்னு சீத்னா முசா அலி இஸ்லாம் நஃச்சிலே வாய வஹ்னின்னி bi malaaka bi ñëwee di jël ruuxam ragal dee dafa taxoon moom rek malaaka mi ba dugg fukk ci waxin mu dellu ci yàlla ne ko man kat sa waay ji ragal dee tax na mu tudd ma pes ba sama bët bi xaw naa yàqu yàlla ne ko demal nga ne ko mu jël loxoom teg ko ci digg gannaawu nag loxo bi ëmb yëpp ci kawar mu dundal ko ci at bi mu ñëwee wax ko yonent yàlla Moussa yonent yàlla Moussa def